சைவ கிமிதி கிமிதி நால பழக்க அம்மா பெவ கிருபிந்த கத சமகரான்னப காலை பந்தல தொட்டன கதா ஹரிம வினோத